நானுக்கு போமே ஓடியா பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பா